முஜல்லகாம் டெக்வச்ச கவுடனம் பப் நேனசை சாலிவுத்துயே போபா முஜல்லகாம் டெக்வச்ச கவுடனம் பப் முஜல்லகாம்.